துண்டும் டக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். தந்தம் டக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு புஷ். குண்டம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை.